0: ஒரு கூட்டமே ஸ்வாக ஒரு கூட்டமே ஸ்வாக ஒரு கூட்டமே ஸ்வாக ஒரு கூட்டமே ஸ்வாக
1: ஷுப்போய் பாதிஷா
0: வெண்டாயர் ஹே ஃப்ளை போய் ஹம் லைஃப் பே ஹை போய் தூ ரக் தேரி ராய் போய்